தரதர தித்த தக துமிக்கிட்டதக்க கடானத தகித்தட கதானத தானத தரதர தர தரன்ன கிட்டதக தரன்ன கிட்டதக தா தரதர தர தரன்ன கிட்டதக தரன்ன கிட்டதக தா தரதர தர தரன்ன கிட்டதக தரன்ன கிட்டதக தா பிஜலி கடக் பரன் பண்டித் கண்டே மகாராஜ்.